கிழமை கனியமான சிவனையும் சமயம் நமக்கு கொஞ்சம் சின்னமாக கொஞ்சமே சின்னமாக வயஞ்சமாக.